0: ஷனிதா சாது
1: த்ரீ ட்ரிபிள் இசட் குவன் விதுலியே செனசுராதா சிங்கள சங்கஹய
2: பிப்பேன பிப்பேன ஹெம பலக்கம சுவந்தகேன சதமு சதமு அபி மினிசத் கமே மல புதன விட்டதி ஏய லோவ துக்க கந்துல தென හොඳම පිදුම එය වෙයි අම සතුට දෙන
1: ශනිදා ශනිදා ශනිදා සාදය සාදය සාදය